அவங்க பெய்ய போர்களை டாப் கண்டாய் சன்வார் நீ சாஸ்தாங்க ப்ராமினெட் போர் பண்ணி இதை என்ன போறீங்க நீ யோ பண்ணியா புலி சிக்கி வேறு எஸ்எம்எஸ் பல போயிருக்க இன்பாக்ஸ் அணி நாங்க பூன் பாக்கி மெசேஜ் தி லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் த நெக்ஸ்ட் லக்கி எஸ்எம்எஸ்ஸர் த நெக்ஸ்ட் எஸ்எம்எஸ்ஸர் the lucky one idei kongdeng na po lom ready kongdeng na po lom ready yong sowa se pun tem jingroi ka pisa jong iba grill rincha ani pisa jingba grill jangam trying don ga ta jingroi na trai mut ban ong kliang khutia ne ka jingroi kliang khutia tengi don andre ngim don ga ta jingroi ka pi kwa pi ka ba kerteng ka pisa andre ngalajit tengi ni jingroi kliang khutia mo te toy ni yo bnia snap no ya ka ni gjing roi ni ka por na ka banta i por log jing ni po lom rit